கோட்டனு கட்டி ஓடுவரல்ல. தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி படிதரே ஆக தோடி ரக ஆடுவரல்ல. தொட்டவரெல்லாம்